வசையலே கரு கதராட்சிகளை ஜனமணி மாங்க நாங்க மலோகி மாமா புரோ மாலா ஞானி சுமே தாய்